0: யஸ்யாம் தம் ந விதுஸ் சுரா சுரகணாஹ தேவாய தஸ்மை நமஹ. ஹரி ஓம்.
1: ப்ருஹத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமஹம் மாசானாம் மார்கசீர்ஷோஹம்.

0: சரி சிறந்த யோசனத்தான், நல்லதொரு பெரிய சிந்தனதான்.
1: மலையா நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் சாரி நம்பி சீறி பயணம்
0: எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க சிறிய பஞ்சம் சிறிய

தட சும்மா இருட்டில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டு கொண்டா தூக்கி கட்டிய போரின் காரே நாங்கள் சீரிப்பாய்.